0: சொல்லுங்க, இப்போதைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
1: My location is St. John's, one adult female starting mileage, 432.